துணிக்குள்ள தை தக்க தை தக்க தை தக்க தை தக்க தை தை தை தை தை. தக்கு தின்ன தின்ன கரு தின்ன தின்ன தாங்கிட தக்க தரக்கிட தக்க திகி திகி திகி. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ததி கிணத்தும் ததி கிணத்தும் ததி கிணத்தும்.

தாங்கிடத்தக்க தறிக்கிடத்தக்க தேவி, தாங்கிடத்தக்க தறிக்கிடத்தக்க தேவி, தாங்கிடத்தக்க தறிக்கிடத்தக்க தேவி, தத்தா.